நீய பாதிரி நீயத்து ஜான ராகலம் மஹ்லுக்காக கோகம் கஹாலே தேரா ஷோமா.